லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் கும்ரிங்க போடு.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் Thank you.